0: rinje dristele. Nanzu lingo takti hingo di kuyum neyaki. Ramo o lusi nele nangkura kertu gyana ngay asipodyo shido. Oya, tengi kodyo shido. Ta talo hingo di yungne shugwa mduwa. Tubu. Bebu. Yangu. Chobu. Hajangi yaudu.
1: Ya mi kimbe na kung tibu mepta, na kung kakba, na chu yaksu tunba. Go na, go yu kor, lo ci ngidu, lo ci cik cim cim hatuwa soki. Ya mi ni chu tunsi, gyobu qingpi tangdu pepta. Qingpi tanggi tunse qingpi lu ni, gyagab ki qingwa la ki yubi, ya mi na zi ju si xin. Zi xin ki nin ju le zubi, min chu di, nguan tu ki leng kyo tablam ki guni, min chu na kung ki sawa ge tubla. Min chu ki gyurim nang, kap kya mi gubi tang, na kung la pukdu mi be toni.
2: ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡང་ཡ
3: 张玉荣给年年在有个做，也从高度片面，一面皮球党，年年在打工去做呗，年年在有个做，拖拿难落，年年在给年端去，我进屋没得话谈，也我没当话，年数也不没提拔上来，级别差落到落中了，手根提拔没塞，闽南给来个女在马路抓谈，英国做那边长在呢，后边两个拖了都是，年年在有呢，真说谈了片党，也用给母鸡从大从高一边，严肃语，再用我说，那股跌入去不，从哪吐了，我进屋的。真书堂给三三给吃完中的滚了地堂起日剧堂米剧那剧相当说给剧特忙为从高度片面一命案片剧前的错了等到白药白云山静修堂中没跟着几年久没占了七十余遍问了人呢问了不愿意推剧腾起给你也从高度片面录制堂一命案连不堂片剧能久三年他是中给林国下郎跑国从中给一张他望着两位就估计出去按按按你出
4: 哎呀这阿基萨
5: 这得来多少多少个
4: 这个地是自己把开药买的，然后罗青青的买的，韩立芳的牌子是单吧？第二个就是做呢，人家的面子人，车站站的点亲民都啦。
6: 站哪个也不去参与。
4: 所以这蒙牛的店家韩立芳牌子单的这个人，都先干么就站起婆婆单。所以这蒙古人呢，就是提来人自己婆婆单，俺的休闲单呢，所以也不去领给。
5: 这样我是查查。东西也出口下了。
4: 你让了白居丹呀的韩立芳给吞在沙子的人的，去落了呀，你们我了呀，慢慢细细细的，南部了呀，南部半部也不需要人。
5: 韩立芳的我也要多。
4: 韩立芳更重点的，俺们那个班的名字也不是那热闹。
2: 他是温州崇德强国长韩立芳从康，公司康冷苏，米住三百五。韩立芳从康，林国下南体杰克布洛车开出韩立芳从康。
7: 新的女刚平均年龄女刚的女兵上阵，国的同志们也懂得点。平均的年度表现突围，偏见就不绝。中国新的女刚平均年龄女刚，
8: 南国的动物汤卡拉萨瓦，你认为个八卦的四柱狼子预防八卦脏水坑都撇汤，预防八卦脏水坑起日本面包娘们连汤吃的难吃，冷血团巴汤刚拉四柱狼吧，八百年菜汤。轮中八卦皮呢，三个钱不少的。八百年段油菜，预防八卦脏水坑的皮呢，人民啊，娘们连汤吃得难吃。预防八卦脏水坑起起来，明年做平和，帮年煮豆汤。八卦脏水几个月呗，过年皮巴了，各说学。谈到卡巴的今年，我用阿切菜，预防八卦脏水坑起起来，明年开个八卦了，大江西北西江龙就切出了，人民啊，娘们连汤吃得难吃。八百年菜汤。轮中八卦皮呢，三个钱不少的。八百年段油菜，预防八卦脏水坑的皮呢，人民啊，娘们连汤吃得难吃。三年，他是创建娘镇老人郭大安教授，录制卡巴尔，两个月估计，初期送啊，积极给。

0: মিংজা দা টুলি গে জানল কুলি কি রিস গোছো কুনি গে তন্দো গা জে সে সে ননলা কুনজে চাগি নিয়ো সোয়া দে দা দে
1: জান দে রি পা লো দু কোনজো লা দা কি ইয়া মে বা জিনজে ইয়া ইয়া মা সি নাং নি জু কুনজে দো
0: মিং ইউ জং পা শা কোনজো সো বে শাম কি চিন জু গুন সি কি জি গে জিন ই রি শা লে জে সা বা দো
1: 前的宋明成明成的朱莉永不要多今天是这些明成他上市怎么搞不到今年也不多朱莉给你大概来唱一个等到头盔接不下的话朱莉穷个穷啊过年永不欧住你就算请不是下现在的就要怎么查钱连班多阿姆拉穿着巴拉肯这多巴拉欧子
2: 古苏南大米多了写了要去读给你一年要哭给一年老过兴趣些打发阿姆拉写给送给各位毕业些咱们的爹都是看不进别那书票米多巴拉公路托不起来没吧看过预备干了点家监狱续别我约时就跟说呢那我给不约时明成的朱莉吃完差不算咋大多请了约马时杨明能个你给巴拉普这些姐姐
0: 垃圾真的给这多，上个地震了不咋？给几天数？巴拉二十岁，我年年都做阿金生病。让巴拉爷，年久出门牛逼，用水有水，那么着有种兄弟有马的。光用水真没多。
2: 卡里，
0: 你他的心里清楚。你阿姆拉给，上了宿舍睡的，大多是个便宜没得账。 光给俺爸拉年少的更多，能着学位呢，用不把这些就送下。菲菲，等到底让俺考个学士，路嘛是的。啊，菲菲，等到底俺们那个拿大车要嘛是，一年俺们那装咋子啊？现在被你最恼火嘛多大，谈得卡住鬼多的，把俺大都跟这些个面子是。
1: 听我讲，刚来考学退了，算俺大多钱不是？你俺们那是？
0: 你阿姆拉跟俺叔叔对，大多钱也起多，老年人弄来往学不是，说明这让给新个月，他就光言语随便拉家里穷卡做啥要是？啊，这第二他电视，让给同他的伙食些，吃好多啊。他爹年岁大为呢，明这个巴拉大多些农民多，明有个巴拉同他许多亲民多，见他巴拉跟这穷些啊，他爹对了俺让你个对人对些，更给我的。啊，这老几些是的，听出点什么事？你听他劝劝嘛是？
1: 看着苏三能够抢不买吧，连不得俺买的。马三爷看着苏三来开钱买，让俺不送钥匙，让巴拉那个你也跟去回家看你呢。
0: 俺苏三给不会干活是吧？你别得这点，拿了卡就去要么是啊？
1: 让给不送三，俺让你们都多娘去别啊！
0: 啊，这菲菲，你把拉拉大多钱别买这，开些兄弟，巴拉大你们都忙死掉我生病，你俺们拉买不起的，俺需要了要么是？你把拉听这些兄弟们多。
1: 加上让给俺家表姐，若不忙小的，我让小店去。苏明哲，让给你这些，让你录钥匙，让给你这些的没吧？俺肯这求是，开心也开满脸皮呢，俺没肯这吃不着啊，觉得。
0: 好气。